0: அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் ஹிதாமை குரிமதி வமும் மிகங்கங் குரவ்வா அல்குன் மெங் எம்மென்னவே செங்கேனே ஃபதாங் அல்குன் மெங்கே மே மதிவிர் நபியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வனி வரத்தி உந்தகோ துவஸ்தகா குரிமதி லவ்வாஃப மக்காகே முஷிகுங்கே ஃபராத்துங்கே குரிமதி வி ஃபுரஸ்ஸாரையா தத்திதக்கா கோனாத எகலே ஃபானோ குரிமதி லவ்வன் ஜெஹி வடாகன்னவே மிகந்தத்தக்கா ஹுரே அல்குனுங்கே மே மதிவிர் நபியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத ஹிதாமத்தகே குஃபுல்லவன் ஜெஹி வடாகன்னவே மீ வாஹகத பயான் குரவ்வா ஹிஜரு சூரத்துகா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வஹி குரவ்வா ஃபாவனி வலகத நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் மானே கி ஹம கஷவரும் எபே மீஹும் புனா புணுமும் கலேக் ஃபானுகே ஹிப்புள தத்திவாக்கம் திமங் இலாஹு தினோடுகே வமே கொமே கஸ் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தென் வஹி குரவ்வனி எகலேக் ஃபானுகே ஹிப்புள ஃபினிக்கன் லிபிகன் தாஃபதா ஆயத்தை மீ ஆயத்தக்கி மொழி உம்மத வஹி குரவ்வா ஃபாவா வஹி குரவுமே எயிலாஹ் வஹி குரவ்வனி ஃபசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன் மானே கி ஃபை கலேக் ஃபானுகே வெரி இலாஹ ஹம்தாயக்கு தஸ்பீஹ விதாழ் வாஷே அது சஜித குரா மீஹுங்க தெரேங் கலேக் ஃபானுவை வடாகன் நவாஷே ஏங்கமும் தத்தி உந்தகோ ஹிதாம வெரிக்கமே திமாவுமும் நுவத்த திரவுமும் ஜிக்ரு குறும் கினகுரவ்வா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃபத ஜிக்ருத கின கின குரவுமங் ஆத குரவ்வா அது ஹமேஹிம்மே அஸ்தஃபிருல்லாஹ் மீ வெஸ் வரவ் வெஸ் மதிவெரிக்கம் வா பாருகத்தேக்கம் வா ஜிக்குரை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வஹி குரவ்வனி சஜித குரா மீஹுங்க தெரேன் பூம மீ ஆயத்துகா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹதும கொத்தெவ்வா ஃபாவனி ஹமே கனி நமாது குருமக்கன்னு என்ன மேஸ் நமாதுக எம்மே முஹிம்மு எப்பாக்கமுகா வா சஜித குருமங் ஏ சஜிதய சமாதுக்கந்தீனுமா சபபக்கி சஜிதாகா உண்ண வகுத்தக்கி திபா திபாகே வேரி ரப்பு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாயா எம்மே கேரிவெவே எம்மே குத்தம்வெவே வகுத்தவ்வும் துவா குருமங் எம்மே ரங்களு வகுத்தக்கி எய் நமாது குருமங் எவ்வெஸ் பஹானாயங் ஒவிகே நுவானே தத்தி உந்தகூத்தக்கும் அராகனே காமியாபங் எதேனமா நமாத கவஸ்வே கண்ணவா மங்கீகா வா ஃபத நமாத கவஹ கண்ணாஷே காமியாபு லிபிகத்துமங் அவஹங் அண்ணாஷே காமியாபிகி ஃபெஷுமக்கி நமாதே பயாமெஃபாமிவனி நமாது நுகுரானமா திபா திய ஹோதா ஹிதுக ஹிங்ஹமஜெஹும் ஹோதானி கிஹினெத்தோ அதுவே சல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வஹி குரவ்வா ஃபாவனி وَعْبُدُ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينَ مَعْنَي كِي كَلَيْكْ فَانُكَ عَرِيْهَا يَقِينْ وَيْكَنْ وَا كَنْتَكْ إِبَهِي مَرُو أَتُوَيْ جَوْمَ دَانْ دَنْ كَلَيْكْ فَانُكَ وَيْرِي إِلَاهَا عَلُكَنْ كُرُمَ تِي دَمِي هُنَّ وَاشَ ويما أبدوس عَلُكَنْ كُرُمُكَ دَمِي هُنَّ وَا أي صدقاء كُرُمْ كَمْ غَابِيَسْ قُرُوَانْ كِيَوُمْ كَمْ غَابِيَسْمَ عَلُكَنْ كُرُمَ وَكِي حَدَّيْكْ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى كَنْدَ عَلُوْبَا فَيَنُوَي நமாதுகே இத்துர இத்துர அலுகந்தவேஸ் குரவுமங் ஆத குரவ்வா திபாகே ஹிதாமதக லுயெல் லிபேனி கொங் அலுகமகுங் கமே திபாயகே இங்கேனே நுவே அலுகங் குருமுக சாபித்துவே தெமி ஹுன்னவா கிரித் ரசூலா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவ்வா ஃபவா கொதுகா எம்மே ரங்களு அலுகந்தகக்கி தாயிமீக திபா குரா அலுகங் எய் கிதம்மே குடம் இம்வரிகமுக வீனமே வெஸ்மே ஆலமெங் எம்மேகே ஹித்த சாபித் கொத்தெவ்வா உஃபாவிற்கங் கெனெஸ் தெவ்வங் எதி அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாகி ஹத்ரத்துகா துஆ தன்னவங் வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரிக் அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்
1: கடிம் ஹெந்துன ஹை கடி திரிஸ் மினிட் மீ தீனு கேடு
2: முஸ்ஹஃபு ஃபிலாவளே மீ குர்ஆன் கே வந்தஸ் குதே ப்ரோகிராம் முஸ்ஹஃபு ஃபிலாவளே மீ சசுலாக மீ ப்ரோகிராம் காக்கியவானி சூரத்துல் மாயதாக திரிஸ் ஹெவ்வநாயத்தும் ஃபிஷுகிங் எ சூரத்துகே சாலிஸ் எவ்வநாயத்துக நியல முதரிசகி அல் காரி அலி வஹீத் அப்துல் ரஹ்மான் தர்வருனகி ஹஸ்னா அஹமத் ஹலிமத் சஹதா ஆதம் ரவ்தா முஹம்மத் அதி ஆயிஷத் ரிஸ்மா
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முஸ்ஹஃபு ஃபிலாவளி மியதுகே ப்ரோகிராம் கக்கியவங் ஹமஜி ஃபவணி சூரத்துல் மாயிதாகே ತಿರಿಸ್ ಹೈವಣ ಆಯತ್ ಫಶಾಗಿಂಗ್ ಸೂರತ್ಗೆ ಸಾಳಿಸ್ ಎವ್ವಣ ಆಯತ್ ಗುಣಿಯಲ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅಡವಸ ಹುರಿಹ ಬೇಫುಳಂ ವೆಸ್ ಸೊಫಾ ನಂಬರ್ ಸತೇಕ ಸಾದ ಹುಳುವಾಗಿ ಅಡವಸವಂತಿ ಬೆಮ್ಮಕಿ ವರಂ ಎದೆವಿಗೆ ವಾಕಮೆ ಮಿಯತಿಗೆ ಫಿಲಾವಳೆ ಫುರತಮ ಮುದರಸ್ಕೆ ಆದ ಹುರಿಹ ಕುದಿಮಸ ಅಡವಂತಿ ಬೇತಿ
4: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அங்கு நியமத்த குகத்திரேங் கொங்கொங் நியமத்த கங்கைய حُورٌ مَقْصُورَاتٌ فِي الْخِيَامِ اي فَيْلِكَ تَكُغَا فَرُدَا وَيْوِغِمْ وَا حُورٌ تَكَكَ

0: அது ராஜ்ய இஸ்லாம் விதோக்கு ரஸ்மி ஜல்சா எம் எஃப் ஆகும் ஆழ்மனத்தை விட்வீனத்தை அடையாத்து காமி சலாம் எஃப் ஆக ராஜ்ய கவுமி திதா இஸ்ஸத் தின் முகத்தம் கணஸ் பேட்டி திதா பாட்டா ஹாரு நகாக மிஹார் எம் என் டிஎஃப்கு பேக்கலும் ஸ்டேஜும் மிஹார் எஃப் ஆ வடாத்து
1: வடாநிலை
0: ராஜ்ய இஸ்லாமியமே ராஜ்ய இஸ்லாமி சென்ட்ரல் பாக்கும் முழுமாலே அது ராஜ்யக ரைஸ் ஜம்மூரியாக வாஃபுல் தைக்கோமா அது அவன் ஃபன்னா சகஃபத்தாபே வதிர்க்கு வாஃபுல் தைக்கோம் அது இஸ்லாமிக் மினிஸ்டர் முகமது ஷாஹிம் அலி சயீத்கு வாஃபுளு அது ஏகேத்தரும் கேவா கொஜ்ஜ ஜுவானு வாஹதேக்கு அது அவன் எம் எஃப் அடுவிக்கு மெதி ராஜ்ய தாரிக் திராசா குராபே ஃபுளக்கம் கவா அதா தீதிக்கு வாஃபுல் தைக்கும் வரக்கின முகிம் வாஹத்துக்கு அவள்மன் அடுவிக்கு ஹிங்கஜ மியா சாமியோத்தி அவள்மெங்க மிரேக மீ லைவ் கவரேஜ் மகா மேஸ் திபேஃபுனா மீ லைவ் கவரேஜ் சென்ட்ரல் பார்க்கு முகினிஸ்தினி அவன் ரமீஸ் டெக்னிக்கல் கொத்தம் ஹெத்திரி வலி வகி எம்மே அபேஃபுனா வர உஃபாவரிக்கும் பாஜ்யரிக்கம் எதமும் திவிராஜ் அடுகு குரியம் ஒரு ப்ரோக்ராம் தகுந்த ஹிவரி அபேஃபுனு தவத்தரும் மியா சாமும் திவிராஜ் அடுகு ஸ்டூடியோ அவன் ஹவால் கொள்ளலாம்
2: அதே தெம்மேல்கொண்டு மிமி கெனிஸ்தினி ராஜ்ய இஸ்லாமி துஹ ஹாச கொக்குரியகிந்திய ஜல்சா வகுத்து கடி மிஹாரு திஹ கடி சாலிஸ் தி மினிட் ஃபன்சாஸ் ஹஸ்ஸிகுந்து அடுசும் திகிந்தமணி திவி ராஜ்யாடு